0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். Dear listeners of Shaivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Natana Kaladara, presented by Pannambal Marugamukku. Thank you. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.org, த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் சிவஸ்தோத்ரா. இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ சிவ போல், பிரசன்டட் பை பிரமிளா மாணிக் அண்ட் ஜம்பாலினி மாணிக். தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.

ஸ்ரீ சிதம்பரநடேஸ்வர சஹஸ்ரநாமாவளி தியானம் தியாயேத் கோட்டிர் விப்ரபம் த்ரிநயனம் சீதாம்சு கங்காதரம் தக்ஷாங்க்ரி சிதவாமகுஞ்சித பதம்

ஓம் விகாரரஹிதாய நம. ஓம் விஷ்ணவே நம. ஓம் விராடீஷாய நம. ஓம் விராண்மயாய நம. ஓம் விராட்ஹ்ருதய பத்மஸ்த

ஓம் ஈஸ்வராணாம் அதீஸ்வராய நம. ஓம் சர்வார்த்தாய நம. ஓம் சர்வதா துஷ்டாய நம. ஓம் சர்வசாஸ்திரார்த்த சம்மதாய நம. ஓம் சர்வஜ்ஞாய நம. ஓம் சர்வதாய நம.

ஓம் பஞ்சபூத பிரபவே நம. ஓம் பஞ்சபூஜா சந்துஷ்ட மானசாய நம. ஓம் விக்னேஸ்வராய நம. ஓம் விக்னஹந்த்ரே நம. ஓம் சக்தி பாணயே நம. ஓம் சரோத்பவாய நம. ஓம் கூடாய நம. ஓம் குஹ்யதமாய நம. ஓம் கோப்யாய நம. ஓம் கோரக்ஷகணசேவிதாய நம. ஓம் சுப்ரதாய நம. ஓம் சத்யசங்கல்பாய நம. ஓம் சுசம்வேத்யாய நம. ஓம் சுகாவகாய நம. ஓம் யோககம்யாய நம. ஓம் யோகநிஷ்டாய நம. ஓம் யோகானந்தாய நம. ஓம் யுதிஷ்டிராய நம. ஓம் தத்வாவோதாய நம. ஓம் தத்வேஷாய நம. ஓம் தத்வபாவாய நம. ஓம் தபோநிதயே நம. ஓம் அக்ஷராய நம. ஓம் திரக்ஷராய நம. ஓம் திரக்ஷாய நம. ஓம் பக்ஷபாதவர்ஜிதாய நம. ஓம் மாணிபத்ரார்ச்சிதாய.

ஓம் ஸ்ருதிஸ்மிருதி விதாயகாய நமஹ, ஓம் அப்ரமேயாய நமஹ, ஓம் அப்ரதிரதாய நமஹ, ஓம் பிரத்யும்னாய நமஹ, ஓம் பிரமதேஸ்வராய நமஹ, ஓம் அனுத்த

ஜகதே நமஹ. ஓம் ஹேமஸ்மஸ்திரவே நமஹ. ஓம் ஹிரண்மயாய நமஹ. ஓம் சகத்விபாதாய நமஹ. ஓம் சம்வேத்ரே நமஹ. ஓம் சதசத் கோடிவர்ஜிதாய நமஹ. ஓம் ஸ்வாத்மஸ்தாய நமஹ. ஓம் சாயுதாய நமஹ. ஓம் ஸ்வாமினே நமஹ. ஓம் ஸ்வானன்யாய நமஹ. ஓம் ஸ்வாம்ஷிதாகிலாய நமஹ. ஓம் ராதஜே நமஹ. ஓம் தாதஜே நமஹ. ஓம் சதுஷ்பாதாய நமஹ. ஓம் ஸ்வாத்ம

நமஹ. ஓம் சிச்சிதே நமஹ. ஓம் அத்வைதாய நமஹ. ஓம் சின்மாத்ராய நமஹ. ஓம் சித்சபாதிபாய நமஹ. ஓம் பூம்னே நமஹ. ஓம் பூதபதஜே நமஹ. ஓம் பாவ்யாய நமஹ. ஓம் பூர்புவோ வியாகிருதி பிரியாய நமஹ. ஓம் வாச்யவாதிக நிர்முக்தாய நமஹ. ஓம் வாகீஷாய நமஹ. ஓம் வாக்கோசராய நமஹ. ஓம் வேதா

நமஹ ஓம் ரோஹிதாய நமஹ ஓம் ஸ்தபதஜய நமஹ ஓம் ரிக்ஷபதஜய நமஹ ஓம் மந்திரிணய நமஹ ஓம் சுபாணிஜாய நமஹ ஓம் கக்ஷாதிபாய நமஹ ஓம் புவந்தேஷாய நமஹ ஓம் பவாக்யாய நமஹ ஓம் வாரவஸ்கிருதாய நமஹ ஓம் ஓஷதீஷாய நமஹ ஓம் சதாமீஷாய நமஹ ஓம் உச்சயிர்கோஷாய நமஹ ஓம் விபீஷணாய நமஹ ஓம் பத்தீநாமதிபாய நமஹ ஓம் கிருஷ்ணவீதாய நமஹ ஓம் தாவதே நமஹ ஓம் தஸ்மை நமஹ ஓம் சத்வபாய நமஹ ஓம் சஹமானாய நமஹ ஓம் சத்யதர்மணே நமஹ ஓம் நிவ்யாதினே நமஹ ஓம் நியமாய நமஹ ஓம் யமாய நமஹ ஓம் ஆவ்யாதிபதஜய நமஹ ஓம் ஆதித்யாய நமஹ ஓம் ககுபாய நமஹ ஓம் காலகோவிதாய நமஹ ஓம் நிஷங்கிணே நமஹ ஓம்.

நமஹ, ஓம் க்ஷமணே நமஹ, ஓம் பில்மினே நமஹ, ஓம் மரூதினே நமஹ, ஓம் தந்துப்யாய நமஹ, ஓம் ஆஹனன்யாய நமஹ, ஓம் ரமர்ஷகாய நமஹ, ஓம் திருஷ்ணவே நமஹ, ஓம் தூதாய நமஹ, ஓம் தீக்ஷ்ணதம்ஷ்டாய நமஹ, ஓம் சுதன்வனே நமஹ, ஓம் சுபகாய நமஹ.

நமஹ ஓம் புஜங்கபிரதே நமஹ ஓம் அதர்க்யாய நமஹ ஓம் சுகராய நமஹ ஓம் சாராய நமஹ ஓம் சத்தாமாத்ராய நமஹ ஓம் சதாசிவாய நமஹ ஓம் சக்திபாதகராய நமஹ ஓம் சக்தாய நமஹ ஓம் சாஸ்வ

ாய நம ஓம் சாரஸ்வத்தய நம ஓம் சர்வகிருதே நம ஓம் சர்வஹ்ருதே நம ஓம் சர்வமயாய நம ஓம் சத்பாவலம்பகாய நம ஓம் கேவலாய நம ஓம் கேசவாய நம ஓம் கேளி

சமக்ரதிசே நம, ஓம் சம்யமஸ்தாய நம, ஓம் சம்ஹ்ருதிஸ்தாய நம, ஓம் சம்ப்ரவிஷ்டாய நம, ஓம் சமுத்சுகாய நம, ஓம் சம்ப்ரஹ்ருஷ்டாய நம, ஓம் சந்நிவிஷ்டாய நம, ஓம் சமஸ்பஷ்டாய நம, ஓம் சம்ப்ரமர்தனாய நம, ஓம் சூத்ரபூதாய நம.

நமஹ. ஓம் படுத்தராஜ நமஹ. ஓம் பாரிஜாத திருமூலகாஜ நமஹ. ஓம் பாபாட்டுவி பிருஹத் பானவே நமஹ. ஓம் பானுமத் கோட்டி கோட்டி பாஜ நமஹ. ஓம் கோட்டிகந்தர்ப சௌபாக்ய சுந்தராஜ நமஹ. ஓம் மதுரஸ்மிதாஜ நமஹ.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: நவ் வி வெல்கம் யூ ஆல் டு லிசன் தி கிரேட் வேதிக் சாண்ட் ஸ்ரீருத்ர கணபாட்டா.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய். Dear listeners of Shaivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Natana Kaladara, presented by Sannambal Marugamuthu. Thank you. Om Namah Shivaya.

கோட்டி விபிரபம் திரிநயனம் சீதாம்சு கங்காதரம் தக்ஷாங்கிரி சிதவாமகுஞ்சிதபதம்

ஓம் விகாரரஹிதாய நம, ஓம் விஷ்ணவே நம, ஓம் விராடீஷாய நம, ஓம் விராண்மயாய நம, ஓம் விராட்ஹ்ருதய பத்மஸ்தாய.

ஓம் ஈஸ்வராணாம் அதீஸ்வராய நம. ஓம் சர்வார்த்தாய நம. ஓம் சர்வதா துஷ்டாய நம. ஓம் சர்வசாஸ்திரார்த்த சம்மதாய நம. ஓம் சர்வஜ்ஞாய நம. ஓம்.

மனவே நம. ஓம் யசஸ்வினே நம. ஓம் யஜமானாத்மனே நம. ஓம் யஜ்ஞபுஜே நம. ஓம் யஜனப்ரியாய நம. ஓம் மேடுஷ்டமாய நம. ஓம் மிருகதிராய நம. ஓம் மிருகண்டுதனயப்ரியாய.

நம ஓம் பஞ்சபூத பிரபவே நம ஓம் பஞ்சபூஜா சந்துஷ்ட மானசாய நம ஓம் விக்னேஸ்வராய நம ஓம் விக்னஹந்த்ரே நம ஓம் சக்தி பாணஜே நம ஓம் சரோத்பவாய நம ஓம் கூடாய நம ஓம் குஹ்யதமாய நம ஓம் கோப்யாய நம ஓம் கோரக்ஷகணசேவிதாய நம ஓம் சுப்ரதாய நம ஓம் சத்யசங்கல்பாய நம ஓம் சுசம்வேத்யாய நம ஓம் சுகாவகாய நம ஓம் யோககம்யாய நம ஓம் யோகநிஷ்டாய நம ஓம் யோகானந்தாய நம ஓம்.

ராய நமஹ, ஓம் சக்ரதராய நமஹ, ஓம் பஞ்சபக்திராய நமஹ, ஓம் பரந்தபாய நமஹ, ஓம் விஸ்வஸ்யாயதனாய நமஹ, ஓம் வரியாய நமஹ, ஓம் மந்தாருஜன வத்சலாய நமஹ, ஓம் காயத்ரி வல்லபாய நமஹ, ஓம் கார்க்யாய நமஹ, ஓம் காயகானுக்ரஹோன்முக

ஓம் ஸ்ருதிஸ்மிருதி விதாயகாய நமஹ, ஓம் அப்ரமேயாய நமஹ, ஓம் அப்ரதிரதாய நமஹ, ஓம் பிரத்யும்னாய நமஹ, ஓம் பிரமதேஸ்வராய நமஹ, ஓம் அனுத்தமாய நமஹ, ஓம் அனுதாசீனாய நமஹ, ஓம் முக்திதாய நமஹ, ஓம் முதிதானாய நமஹ, ஓம் ஊர்த்வரேசே நமஹ, ஓம் ஊர்த்வபாதாய நமஹ, ஓம் ப்ரௌடநர்த்தநலம்படாய நமஹ, ஓம் மகாமாயாய நமஹ, ஓம் மகாகிராசாய நமஹ, ஓம் மகாவீரியாய நமஹ, ஓம்.

ஜகதே நமஃ. ஓம் ஹேமஸ்மஸ்திரவே நமஃ. ஓம் ஹிரண்மயாய நமஃ. ஓம் சகத்விபாதாய நமஃ. ஓம் சம்வேத்ரே நமஃ. ஓம் சததத்கோடிவர்ஜிதாய நமஃ. ஓம் ஸ்வாத்மஸ்தாய நமஃ. ஓம் சாயுதாய நமஃ. ஓம் ஸ்வாமினே நமஃ. ஓம் ஸ்வானன்யாய நமஃ. ஓம் ஸ்வாம்ஷிதாகிலாய நமஃ. ஓம் ராதஜே நமஃ. ஓம் தாதஜே நமஃ. ஓம் சதுஷ்பாதாய நமஃ. ஓம் ஸ்வாத்ம

முக்தாய நமஹ, ஓம் அஹரஸ்வாய நமஹ, ஓம் அதீர்காய நமஹ, ஓம் அபிஷேஷகாய நமஹ, ஓம் சச்சந்தாய நமஹ, ஓம் சச்சசம்வித்தஜய நமஹ, ஓம் அன்வேஷ்டவ்யாய நமஹ, ஓம் அசுருதாய நமஹ, ஓம் அமிர்தாய நமஹ, ஓம் அபரோக்ஷாய நமஹ, ஓம் அபரணாய நமஹ, ஓம் அலிங்காய நமஹ, ஓம் அவித்வேஷ்டே நமஹ, ஓம் பிரேமசாகராய நமஹ, ஓம் ஞானலிங்காய நமஹ, ஓம் கத்யே நமஹ, ஓம் ஞானினே நமஹ, ஓம் ஞானகம்யாய நமஹ, ஓம் அவபாசகாய நமஹ, ஓம் சுத்தஸ்படிகசங்காசாய நமஹ, ஓம் ஸ்ருதிப்ரஸ்துத வைபவாய நமஹ, ஓம் ஹிரண்யபாகவே நமஹ, ஓம் சேனான்யே நமஹ, ஓம் ஹரிகேஷாய நமஹ, ஓம் திசாம்பதஜே நமஹ, ஓம் சத்பிஞ்சிராய நமஹ, ஓம் பசுபதஜே நமஹ, ஓம் திசீமதே நமஹ, ஓம் அத்வநாம்பதஜே நமஹ, ஓம் அப்லிஷாய நமஹ, ஓம் பகவதே நமஹ, ஓம் பவ்யாய நமஹ, ஓம் இவ்யாதினே நமஹ, ஓம் நிகதஜ்வராய.

ஓம் நம ஓம் ரோஹிதாய நம ஓம் ஸ்தபதஜய நம ஓம் ரிஷபதஜய நம ஓம் மந்திரிணே நம ஓம் சுபாணிஜாய நம ஓம் கக்ஷாதிபாய நம ஓம் புவந்தேஷாய நம ஓம் பவாக்யாய நம ஓம் வாரவஸ்கிருதாய நம ஓம் ஓஷதீஷாய நம ஓம் சதாமீஷாய நம ஓம் உச்சயிர்கோஷாய நம ஓம் விபீஷணாய நம ஓம் பத்தீநாமதிபாய நம ஓம் கிருஷ்ணவீதாய நம ஓம் தாவதே நம ஓம் தஸ்மை நம ஓம் சத்வபாய நம ஓம் சகமானாய நம ஓம் சத்யதர்மணே நம ஓம் நிவ்யாதினே நம ஓம் நியமாய நம ஓம் யமாய நம ஓம் ஆவியாதிபதஜய நம ஓம் ஆதித்யாய நம ஓம் ககுபாய நம ஓம் காலகோவிதாய நம ஓம் நிஷங்கிணே நம ஓம் இஷுதிமதே நம ஓம் இந்திராய நம ஓம் சஸ்கராணாமதீஸ்வராய நம ஓம் நிஜேருகாய நம ஓம் பரிஜ

ய நம ஓம் கரோட்டுபிருதே நம ஓம் சூத்யாய நம ஓம் சரஸ்யாய நம ஓம் வைஷந்தாய நம ஓம் நாத்யாய நம ஓம் அவட்யாய நம ஓம் ரோஷஜாய நம ஓம் வித்யுத்யாய நம ஓம் விஷதாய நம ஓம் மேக்யாய நம ஓம் ரேஷ்மியாய நம ஓம் வாஸ்து

சம்பிரஷ்டாய நமஹ, ஓம் சந்நிவிஷ்டாய நமஹ, ஓம் சமஸ்பஷ்டாய நமஹ, ஓம் சம்பிரமர்தனாய நமஹ, ஓம் சூத்ரபூதாய நமஹ, ஓம் ஸ்வப்ரகாசாய நமஹ, ஓம் சமசீலாய நமஹ, ஓம் சதாதிஜாய நமஹ, ஓம் சத்வசம்ஸ்தாய நமஹ, ஓம் சுஷுப்திஸ்தாய நமஹ, ஓம் சதல்பாய நமஹ.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம். அத ஏகவிம்சோத்யாயஹ காமனா அனுரோதேன பூஜனே சிவலிங்க சங்க்யாபிதானம் ரிஷயவூச்சுஹும் சூதசூத மகாபாக வியாச சிஷ்ய நமோஸ்துதே. சம்யகுக்தம் த்வயா தாத பார்த்திவார்ச்சா விதானகம் காமனா பேதமாஸ்ரித்ய சங்க்யாம் ப்ரூஹி விதானதஹ. சிவபார்த்திவலிங்கானாம் கிருபயா தீனவத்ஸல. சூத உவாச சுணுத்வம் ரிஷயஸ் சர்வே பார்த்திவார்ச்சா விதானகம் யஸ்யானுஷ்டான மாத்ரேன க்ருத க்ருத்யோ பவேன்னரஹ. அக்ருத்வா பார்த்திவம் லிங்கம் யோன்யதேஷம் யோன்யதேவம் பிரபூஜயேத் விருதா பவதி சா பூஜா தமதானாதிகம் விருதாம். சங்க்யா பார்த்திவலிங்கானாம் யதா காமம் நிகத்யதே சங்க்யா சத்யோ முனிஸ்ரேஷ்ட நிச்சயேன ஃபலப்ரதா. பிரதமா வாஹனம் தத்ர பிரதிஷ்டா பூஜனம் ஹ்ருதக் லிங்காகாரம் சமம் தத்ர சர்வம் ஞேயம் ஹ்ருதக் ஹ்ருதக். வித்யாதி புருஷ பிரீத்யா சஹஸ்ரமித பார்த்திவம் பூஜயே சிவலிங்கம் தூ நிச்சயாத் தத் ஃபலப்ரதம். நரஃப் பார்த்திவலிங்கானாம் தனாதீ ச ததர்த்தகம் புத்ராதீ சார்த சாஹஸ்ரம் வஸ்த்ரார்த்தீ சதபஞ்சகம் மோக்ஷாதீ கோடி குணிதம் பூகாமச்ச சஹஸ்ரகம் தயார்த்தீ ச த்ரிசாஹஸ்ரம் தீர்த்தார்த்தீ த்ரிசஹஸ்ரகம் சுஹ்ருத்காமீ த்ரிசாஹஸ்ரம் வஷ்யார்த்தீ சதமஷ்டகம் மாரணார்த்தோ சப்தசதம் மோஹனார்த்தீ சதாஷ்டகம் உச்சாடன பரஸ்சைவ சஹஸ்ரம் ச யதோக்ததஹ. ஸ்தம்பனார்த்தீ சஹஸ்ரம் தூ த்வேஷனார்த்தீ ததர்த்தகம் நிகடான்முக்தி காமஸ்து சஹஸ்ரம் சார்தமுத்தமம் மகாராஜபயே பஞ்சசதம் ஞேயம் விஜக்ஷணை சௌராதி சங்கடே ஞேயம் பார்த்திவானாம் சதத்வயம். டாக்கிநியாதிபயே பஞ்சசதமுக்தம் ச பார்த்திவம் தாரித்ரே பஞ்சசாஹஸ்ரம் அயுதம் சர்வகாமதம். அத நித்ய விதிம் வக்ஷ்யே சுணுத்வம் முனிசத்தமாஹ. ஏக பாபஹரம் ப்ரோக்தம் த்விலிங்கம் ஏகம் பாபஹரம் ப்ரோக்தம் த்விலிங்கம் சார்த்தசித்திதம் த்ரிலிங்கம் சர்வ காமானாம் காரணம் பரமீரிதம். உத்தரோத்தரமேவம் ஸ்யாத் பூர்வோக்த கணனாவதி மதாந்தரமதோ வக்ஷ்யே சங்க்யாயாம் முனிபேததஹ. லிங்கானாமயுதம் க்ருத்வா பார்த்திவானாம் சுபுத்திமான் நிர்பயோ ஹி பவே நூனம் மகாராஜபயம் ஹரேத். காராகிரஹாதி முக்த்யர்த்தம் அயுதம் காரயேர்புதஹ. டாக்கிநியாதிபயே சப்த சஹஸ்ரம் காரயேததஹ. சஹஸ்ராணி பஞ்ச பஞ்சாஷத் அபுத்ரஸ்தத் பிரகாரயேத் லிங்கானாமயுதேனைவ கன்யகா சந்ததிம் லபேத். லிங்கானாமயுதேனைவ விஷ்வாத்யைஸ்வர்யமாப்னுயாத். லிங்கானாம் பிரயுதேனைவ யதுலாம் ஸ்ரியமாப்னுயாத். கோட்டிமேகாம் து லிங்கானாம் யஃ கரோதி நரோ புவி. சிவ ஏவ ஹி பவேத் சோபி நாத்ர கார்யா விசாரணா. அர்ச்சா பார்த்திவ லிங்கானாம் கோட்டி யஜ்ஞ ஃபலப்ரதா. புக்திரா முக்திரா நித்யம் தத காமார்த்தினாம் நிருணாம். வினா லிங்காச்சதம் யஸ்ய காலோ யத் கச்சதி நித்யஜ. மஹாஹானிர் பவேத் தஸ்ய துர்வ்ருத்தஸ்ய துராத்மனஹ. ஏகத சர்வ தானானி வ்ரதானி விவிதானி ச தீர்த்தானி நியமா யஜ்ஞா லிங்கார்ச்சா சைகத ஸ்மிருதா. கலௌ லிங்காச்சதம் ஸ்ரேஷ்டம் யதா லோகே பிரதர்ஷ்யதே ததா அந்யன்னாஸ்தி சாஸ்திராணாம் ஏஷ சித்தாந்த நிஷ்சயஹ. புக்தி முக்தி பிரதம் லிங்கம் விதாபன்னிவாரணம் புஜயித்வா நரோ நித்யம் சிவ சாயுஜ்யமாப்னுயாத். சிவநாமமயம் லிங்கம் நித்யம் பூஜ்யம் மஹர்ஷிபிஹ. யதஶ்ச சர்வாலங்கே யதஶ்ச சர்வலிங்கேஷு தஸ்மாத் பூஜ்யம் விதானதஹ. உத்தமம் மத்யமம் நீச்சம் த்ரிவிதம் லிங்கமீரிதம் மானதோ முனிஷார்தூல தச்சுணுத்வம் வதாம்யஹம். சதுரங்குலமுச்சிராயம் ரம்ய வேதிகயாயுதம் உத்தமம் லிங்கமாக்யாதம் முனிபிஷ் சாஸ்திரகோவிதை. ததர்த்தம் மத்யமம் ப்ரோக்தம் ததர்த்தம் அதமம் ஸ்மிருதம் இத்தம் த்ரிவிதமாக்யாதம் உத்தரோத்தரதஃ பரம். அநேகலிங்கம் யோ நித்யம் பக்தி ஸ்ரத்தா சமன்விதஹ. புஜயேத் ச லபேத் காமான் மனசா மானசேப்ஸிதான். லிங்காராதனாத் அன்யத் புண்ணியம் வேதச்சதுஷ்டயே வித்யதே சர்வ சாஸ்திராணாம் ஏஷ ஏவ விநிச்சயஹ. சர்வமேதத் பரித்யஜ்ய கர்மஜாலம் அசேஷதஹ. பக்த்யா பரமயா வித்வான் லிங்கமேகம் ப்ரபூஜயேத். லிங்கேர்ச்சிதேர்ச்சிதம் சர்வம் ஜகத்ஸ்தாவர ஜங்கமம் சம்சாராம்புரி மக்னானாம் நான்யத் தரண சாதனம் அஜ்ஞானதிமிராந்தானாம் விஷயாசக்தசேதசாம். ப்ளவோ நான்யோசி ஜகதி லிங்காராதனமந்தரா. ஹரிப்ரஹ்மாதயோ தேவா முனயோ யக்ஷராட்சசாஹ. கந்தர்வா சாரணா சித்தா தைதேயா தானவா ததா. நாகாசேஜ பிரபிருதயோ கருடாத்யாஹ ககா ததா. സപ്രജാപതയശ്ചാന്യേ മനവ കിന്നരാ നരാഃ പൂജയിത്വാ മഹാഭക്ത്യാ ലിംഗം സർവാർത്ഥസിദ്ധിദം പ്രാപ്താ കാമാനഭീഷ്ടാംശ്ച താംസ്താൻ സർവാൻ ഹൃദി സ്ഥിതാൻ ബ്രാഹ്മണ ക്ഷത്രിയോ വൈശ്യഃ ശൂദ്രോ വാ പ്രതിലോമദഃ പൂജയേ സതതം ലിംഗം തത്തന്മന്ത്രേണ സാദരം കിം ബഹൂക്തേന മുനയഃ ശ്രീരാമപി തഥാന്യതഃ അധികാരോസി സർവേഷാം ശിവലിംഗാർച്ചനേ ദ്വിജാഃ ദ്വിജാനാം വൈദികേനാപി മാർഗേനാരാധനം വരം അന്യേഷാമപി ജന്തൂനാം വൈദികേന ന സമ്മതം വൈദികാനാം ദ്വിജാനാം ച പൂജാ വൈദികമാർഗദഃ കർത്തവ്യാ നാന്യമാർഗേന ഇത്യാഹ ഭഗവാൻ ശിവഃ തദീചീ ഗൗതമാദീനാം ശാപേനാദഗ്ധചേതസാം ദ്വിജാനാം ജായതേ ശ്രദ്ധാ നൈവ വൈദികകർമ്മണി യോ വൈദികമനാധൃത്യ കർമ്മം സ്മാർത്തമധാപി വാ അന്യത് സമാചരേന്മർത്യോ സങ്കൽപ്പഫലം ലഭേത് ഇത്തം കൃത്വാർച്ചനം ശംഭോർ നൈവേദ്യാന്തം വിധാനത പൂജയേത് അഷ്ടമൂർത്തിം ച തത്രൈവ ത്രിജഗന്മയീ ശിതിരാപോ നലോ വായുരാകാശ സൂര്യ സോമകൗ യജമാന ഇതി ത്വഷ്ടൗ മൂർത്തയഃ പരികീർത്തിതാഃ ശർവോ ഭവശ്ച രുദ്രശ്ച ഉഗ്രോ ഭീമ ഇതീശ്വരഃ മഹാദേവ പശുപതിർ ഏതാൻ മൂർത്തിഭിരർച്ചയേത് പൂജയേത് പരിവാരം ച തത ശംഭോ സുഭക്തിതഃ ഈശാനാദിക്രമാത് തത്ര ചന്ദനാക്ഷത പത്രകൈഃ ഈശാനം നന്ദിനം ചണ്ഡം മഹാകാലം ച ഭൃംഗിനം വൃഷം സ്കന്ദം കപർദീശം സോമം ശുക്രം ച തത്ക്രമാത് അഗ്രതോ വീരഭദ്രം ച പൃഷ്ടേ കീർത്തിമുഖം ദധാ തത ഏകാദശാം രുദ്രാൻ പൂജയേത് വിധിനാ തതഃ തതഃ പഞ്ചാക്ഷരം ജപ്ത്വാ ശതരുദ്രിയമേവ ച സുതീർണാനാവിധാ കൃത്വാ പഞ്ചാംഗപഠനം തഥാ തതഃ പ്രദക്ഷിണാം കൃത്വാ നത്വാ ലിംഗം വിസർജയേത് ഇതി പ്രോക്തമശേഷം ച ശിവപൂജനമാദരാത് രാത്രാവുദങ്മുഖക്കുറിയാ ദേവകാര്യം സദൈവ ഹി ശിവാർച്ചനം സദാപ്യേവം ശുചിക്കുറിയാദുദങ്മുഖ ന പ്രാചീമഘൃത ശംഭോർ നോദീചീം ചേ ശക്തി സംഹിതാം ന പ്രതീചീം യതഃ പൃഷ്ടം അതോ ഗ്രാഹ്യം സമാശ്രയേത് വിനാ ഭസ്മത്രിപുണ്ട്രേണ വിനാ രുദ്രാക്ഷമാലയാ ബിൽവപത്രം വിനാ നൈവ പൂജയേ ശങ്കരം ബുധ ഭസ്മാപ്രാപ്തോ മുനിശ്രേഷ്ഠ പ്രവൃത്തേ ശിവപൂജനേ തസ്മാൻ മൃദാപി കർത്തവ്യം ലലാതേ ജത്രിപുണ്ട്രകം ഇതി ശ്രീ ശിവമഹാപുരാണേ പ്രഥമായാം വിദ്യേശ്വര സംഹിതായാം സാധ്യസാധനഖണ്ഡേ പാർത്ഥിവപൂജനവർണ്ണനം നാമ ഏകവിംശോധ്യായഃ
2: ഓം നമഃ ശിവായ.
3: യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോ, ദി 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽ ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്.
2: ഓം നമഃ ശിവായ.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சவுத்ரங்கமே பாரத்ய உபதிஷ்டம் ஆசிரம் தஸ்யமானம் சௌந்தியம் துப்தம் வாரணமதிஷ்டதம் வைஷ்வதேவாரிந்தமஹ பௌர்ணமதந்தம் பாரஸ்வதம் விஷ்யந்தமானம் ஹயே.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ்,

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita, Purvarchikam, Prapataka 3, Dashati 7.

0: साधारणकर्ता
1: शृणुलिया उभयमपि प्रमाणसिद्धं सर्वस्यापि कश्चित् साधारणकर्ता अस्ति इति अनुमानेन सिद्धं विशेषतः कर्ता वर्तते इति प्रत्यक्षेणैव दृश्यते इति कृत्वा उभयं प्रमाणसिद्धम् उभयं स्वीक्रियते इति यथा उच्यते तद्वदिदमपि स्वीकुरु तावदेव एवञ्च सकलप्रपञ्चपरिणामिनी परमेश्वरस्य चिच्छक्तिः प्रपञ्चाकारेण परिणममाना चिच्छक्तिः அது பரிணாமி காரணமாக ஏதோ ஒன்று இருக்கணும் அந்த விஷயத்துல சந்தேகமே இல்லை சாங்கிய மதத்துல மூல பிரகிருத்தின்னு சொல்லுவார் மூல பிரகிருதி தத்ஸ்தானே இதானி சிச்சக்திஹீனோ சிதம்பரமோ எது எந்த பெயர் போட்டாலும் சரி அதுதான் விஷயம் ஆனால் பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னா சாங்கிய மதத்துல இந்த பரமாத்மாவே ஒத்துக்கிறது இல்லை சாங்கிய மதே பரமாத்மா நாங்கே கிரியதே இந்த சாங்கிய மதத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் சாங்கிய மதம் எல்லா அதிகரணத்திலையும் பூர்வபக்ஷம் சாங்கிய மதத்தை வச்சுன்னு தான் இந்த பிரம்மசூத்திரமே எழுதியிருக்கா வியாசர் அது பூர்வபக்ஷமா வச்சிருந்தார் சாங்கிய மதம் தெரியணும் இந்த பகு கிளிஷ்டம் கிமக்கு நாஸ்தி வேகேன அவகத்தும் சக்கியது பொதுவாக தெரிஞ்சுன்னா கூட அன்னசலம் அத்தையும் மத்திய மத்திய ஆகச்சது இதுதான் அஹம் வதாமி அத்த சாங்கிய மதத்தை மூல பிரகிருதி ஒத்துன்றிருக்கார் பரிணாமி காரணமாக ஒத்துன்றிருக்கார் ஏன்னா பரிணமிக்கணும்னா அவயவங்கள் இருக்கணும் பரமாத்மா உபாதான காரணம் எந்த அர்த்தத்தில் அப்ப சொல்றதுன்னு திருப்பி கேள்வி வரணும் பரமாத்மா நிமித்த காரணம் உபாதான காரணம் சா பிரபஞ்சம் பிரதி அங்கீகரியதேன்னு சொன்னார் அப்போ பூர்வபக்ஷத்துல என்ன சொன்னார் பரமாத்மா கதம் உபாதான காரணம் பவதி சஹா இது உபாதான காரணம் சாத் ஹரி பரிணமேதா அஸ்து பரிணாமம் பிராப்னோது இத்தியுக்தே ந நிரவயவத்வாத் நிஷ்கலம் இது ஸ்ருதி விரோதம் இத்தியே உக்தம் கலு ஹ்யா தர்ஹி தத்ர பரமாத்மனஹ ஸ்வரூபேண தத்ர பரிணாம அனங்கீகாரேபி
0: சக்தி
1: சக்தி துவாரா பரிணாமஹ வர்த்தவ்யா ததர்த்தம் காதன சக்தி இது அத்வைதத்திலையும் இருக்கு தத்ர என்ன வித்தியாசம்னா அத்வைதத்தில் இருக்கிற அந்த மாயா சக்தின்றது மித்யாபூத பிரபஞ்சத்தை காண்பிக்கக்கூடிய சக்தி இதம் ததா நாஸ்தி பிரபஞ்சஸ்ய மித்யாத்வம் அத்வைத மதத்துல விசேஷமா இருக்கு இங்க அது ஒத்துக்கிறது இல்லை சத்தியத்துவத்தை ஒத்துண்டு பரிணாமம் ஏதோ இருக்கட்டும் பரிணமிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் பரமாத்மா ஸ்வயமேவ ஸ்வரூபம் பரிணமயதி ஆத்மனா பரிணாமா அப்படியே ஒத்துக்க முடியாது இல்லையா யோசிக்கவே முடியாது ஆத்மா பரிணாமத்தை சகல ஜட பிரபஞ்சாகாரினா ஆத்மனா பரிணாமா ஒரு சாஸ்திரம் படிச்சவனுக்கு மனசுல வருமா வரவே வராது இல்லையா ஆத்மா ஆத்மா பரிணாமத்தை இப்படி ஒரு மண்ணு பானையா மாறுற மாதிரி பிரபஞ்சாகாரினா ஆத்மா சரி பரமாத்மா பரிணாமத்தை சரியா இருக்காது அது ஒரு சக்தி ஒத்துருக்கா சக்தி துவாரா சா சக்தி கீதிருஷி இத்தியுக்தே சிச்சக்தி சித்ரூபா சக்தி அது கூட பிரகாசிக்கக்கூடிய சக்தி அந்த அது பரம பிரகிருதி ரூபா தாவது தூரம் ஜாதம் இதான் யோஜயது ஸ்வயமேவ அர்த்தம் வதது
0: நிகில ஜகதண்ட நிகில ஜகத் சர்வம் ஜகத்
1: அண்டா அண்டம் அண்டா இல்ல அண்டம் பிரம்மாண்டம் சொல்றது இல்லையா ஷண்ட ஷண்ட சமூக பரமாத்மனி ஒரு புத்புதம் மாதிரி அது பரமாத்மனா துச்சத்துவம் பிரதர்ஷயது புத்புதம் தெரியாதா புத்புதன்னா அது வரும் இல்லையா அதுதான் புத்புதம் தசிய சம்சாரஸ்ய துச்சத்துவம் பிரதர்சயதும் ரூபகம்
0: போட்டிருக்கேன்
1: ஒரே அர்த்தத்துல நிறைய பதங்கள் பிரயோஜனம் இருக்காரு தோன்றத
0: பார்க்கணும்
1: ஏவம் புனக நிகுரும்பா அது இவரும் வியாக்கியானம் பண்ணல நிகிலேதி அது அது அப்படியே எடுத்துட்டு சகல பிரபஞ்ச பரிணாமினி பரமேஸ்வரஸ்ய சிச்சக்தி இது அவ்வளவுதான் தாத்பரியம் அஸ்து பதார்த்தான் பதார்த்தாக கதாச்சித் ஈஷத் சமானாக திருஷ்யந்தே அர்த்தாக வக்தவியா தாவது நிகுரும்ப ஜலதி சமா ஜலதி ஸ்தானியா தஸ்ய நிகுரும்பஸ்ய ஜலதிரிவ ஜலதி ஜலதிஹின சமுத்ரா கிம் பிரதி ஜலதிஹி உத்புதஸ்ய ஜலதிர்யதா

0: தத்வத் இயம் சிச்சக்தி வர்த்ததே. அப்ப இந்த பிரபஞ்சமானது ஒரு புத்பூதம் மாதிரி, அந்த புத்பூதம் பிரதி சமுத்திரஹா யதா எப்படி இருக்குமோ, எவ்வளவு கம்பீரமா இருக்குமோ, புத்பூதம் எவ்வளவு துச்சமா இருக்குமோ, அந்த புத்பூதத்துக்கும் சமுத்திரத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த சக்திக்கும் சம்பந்தம். அப்போ சக்தி எப்பேற்பட்டது, பிரபஞ்சம் எப்பேற்பட்டது யோசிக்கணும். அந்த ரூபகத்தினால புத்பூதம் மாதிரி இருக்கு பிரபஞ்சம், இந்த சக்தின்றது ஜலதி மாதிரி இருக்கு. ஜலதி தானே அந்த புத்பூதமா தெரியறது, ஒரு இடத்துல கொஞ்சம் இப்படி தெரியறது, அது தமிழ்ல என்ன வார்த்தை, நுரைன்னு சொல்லுவாங்க, நுரை அந்த மாதிரி இருக்குன்னு காண்பிக்கிறதுக்கு அப்படி எழுதியிருக்காரு. ஜலதி ஸ்தானியா பரம பிரகிருதி ரூபா பரமசக்தி, பரப்பிரகிருதி ரூபா பரமசக்தி சிதம்பரம் உச்சதே. அதுக்கு சிதம்பரம் ஒரு
1: வார்த்தை,
0: சிச்சக்தி ததே அர்த்த யோஜயிதும் சக்கியதே. சித்து ஞானம் தானே, அம்பரம் இத்தியஸ்ய ஆகாசஸ்ய பரியாய பதம் தது. அம்பர சப்தஸ்ய அர்த்தத்வயம், ஏகம் து வஸ்திரம் இது, அந்நித ஆகாஷஹ ஆகாஷஹ இது. அத்ர ஆகாசசப்தஹ ஸ்ருதவேவ ஆகத, தத் பரியாயதயா சிதம்பரம் இத்யுச்யதே தாவதேவ. அத்ர வஸ்திரம் இது விவக்ஷா நாஸ்தி.
1: பரப்பிரகிருதிரூபாய சிச்சக்திஹி தத்ஸ்வரூபம் பிரம்மாத்மா இதி கிருத்வா ஆகாஷ சரீரம் இத்யுச்யதே தத்ஸ்வரூபம்னா தர்ம தர்மிபாவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது தர்ம தர்மிபாவத்தோட இருக்கு பரப்பிரகிருதித்வம் சிதாகாசஸ்ய சர்வாணிக வா இவானி ஆ இதானியம் சிதாகாஷ பரப்பிரகிருதிஹி இத்யுக்தம் பரப்பிரகிருதி மூல பிரகிருதி இத்யுக்தம் கிள அதனால பெரிய வித்தியாசம், இது பரமேஸ்வர சக்தின்னு சொல்றது இல்ல சாங்கிய மதத்துல, சுதந்திர பதார்த்தான்னு ஒத்துருக்க. அந்த ஒரு இடத்துல தான் சாங்கியால நம்ம கண்டனம் பண்றோம். சர்வாணிகவா இமானி பூதான் ஆகாசாத்யேவ சமுத்பத்யந்தே ஆகாசம் பிரத்யஸ்தம் யந்தி.
0: பிரத்யஸ்தம் யந்தி ஆகாசம் பிரதி அஸ்தம் யந்தி. இதொரு ஸ்ருதி. இன்னொரு ஸ்ருதி, ஆகாஷோஹவை நாம நாமரூபயோர் நிர்வகிதா தே எதந்தரா தத் பிரம்மா இத்தியாதி ஸ்ருதி சித்தம். அது ரெண்டு ஸ்ருதி, ரெண்டு இடத்துல இருக்கிறது. இப்ப பர இந்த பரமே ஜகத்காரணத்துவம் பிரம்மணா எதா உச்சதே தானியம் தாதிச்சக்தி பிரதிபாதக சப்தேன உச்சதே பரமாத்மா உச்சதே இது ததர்த்தம் சுவாரஸ்யம் பிரதர்சயந்தி. பரமாத்மாவை ஜெகத்காரணமா சொல்லக்கூடிய இடத்துல சிச்சக்தி பிராதான்யன பரமாத்மா உச்சது, ஏன்னா அது தானே பரிணமிக்கக்கூடிய பிரபஞ்சாகாரண பரிணமமான சக்தி சாயவகம். அதனால் அந்த ஆகாஷபதத்தை உபயோகப்படுத்துறார் ஸ்ருதி. ஆகாஷ சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்யந்தே.
1: பரமாத்மனசகாஷாத் சமுத்பத்யந்தேவ ஆகாஷாத் சமுத்பத்யந்தேவ இத்யுக்தே பரமாத்மனசகாஷாதேவ பரந்து ஆகாஷபதம் கிமர்த்தம் பிரயுக்தம் சிச்சக்தி விசிஷ்ட பரமாத்மனசகாஷாத் இதி பிரதர்ஷயது ஆகாஷசப்தேன சாக்ஷாத் சிச்சக்திஹி உச்சதே தாதுஷ சிச்சக்திஹி பரமாத்மாபேக்ஷா அன்யக்கோபி பதார்த்தோ ந தேவதத்தஸ்ய சக்திஹி தேவதத்தாபேக்ஷா அன்யா பவதி வா தத்வத்
0: நாமரூபயோர் நிர்வகிதா அத்ர ஏகம் நாம பதம் தியக்தம் முத்ரண காலே ஆகாஷோஹவை நாம நாமரூபயோர் நிர்வகிதா நாமரூபாத்மகா அயம் பிரபஞ்ச சப்தார்த்தமய நாமரூபே வியாகரவாணி இந்த வார்த்தை எல்லா இடத்துலயும் வரும். இதெல்லாம் யாருக்குமே அந்த விஷயத்துல அபிப்பிராய பேதம் இல்லை. நாமரூபாத்மகா இல்லையா,
1: சப்தார்த்தமய
0: அத்த தஸ்ய நிர்வகிதா கர்த்தா ஆகாஷா இது வதத்தி இத்தியாதி ஸ்ருதி சித்தம். இப்ப அது விளக்கம் கொடுத்திருக்கார். பரமாத்மா இது குற்றச்சித் ஞாயதே, ஆகாஷா இது அந்நத்திர ஞாயதே, பிராணா இது
1: ஒன்றும் பயப்பட வேண்டாம், எல்லாமே ஒரே பதார்த்தத்தை பல ரூபத்தில் சொல்றது. சிச்சக்தி விசிஷ்ட ரூபேண இதா பரமாத்மா வர்த்தவியா ததா ஆகாஷபத பிரயோகா வர்த்ததே. இது
2: இதானிம் பரபிரம்மணா ஜெகத் காரணத்துவம் அங்கீகரித்திய
1: க்வசித்
2: ஸ்தலே ஆகாஷஸ்ய காரணத்துவம் த்ருஷ்யதே தத் கதம் சங்கச்சதி இதி
1: குருஷ்ட்வா இத்யஸ்ய சமாதானம் தத்தம். சமாதானம் இது உபன்யாசம் மாதிரி சொல்றார், ஆனா அது நடுவுல பிரஷ்ன சமாதானங்கள் வந்துட்டே இருக்கும். இப்ப ஸ்ருதேர் அர்த்தம் வர்ணயந்தி தே, பரந்து ஸ்ருத்யர்த்த வர்ணனம் முகேன தஸ்ய சமாதானம் அபி ஆகதம்.
3: ஓம் நம சிவாய. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.